0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடைய back to home express services லோடே. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNT apply.
2: You are listening to Sand Tunes with Akshay and Vidya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: Traffic update. Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தெவிடேக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடைய back to home express services லோடு. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
2: You are listening to Mid Mornings with Nitya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. லோகத்தை விடைக்கும் நீங்களுடைய சாதனங்கள் எத்திக்கும் ABC Cargo யுடை back to home express services லோடே. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNCs apply.
2: You are listening to Malayalida with Sheba.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.